0: கடிச்சாம்
1: கச்சுக்கு
0: கடிச்சாம்
1: கச்சுக்கு
0: கடிச்சாம்
1: கச்சுக்கு.